கேள்வி. கிக்கிர் மேட்டா பெல்ஹாரி பாட்டன்துர்க் சே சந்தோஷ் சர்மா ருக்மணி சர்மா கிராம் பன் பகேரா ராஜ்நந்தாவ் சத்தீஸ்கர் சே யோகேஷ் சார்வா ஆஷா நீரஜ் நிலேஷ் ஓர் குமாரி அஞ்சலி சார்வா ஆப் சப்கி ஃபர்மாயிஷ் பர் மொஹம்மத் ரஃபி கோ ஃபில்ம் அமானத் மே சுனியே. கீத் லிகா ஹே சாஹிர் நே ஓர் சங்கீத் ஹே ரவி கா.